ஒரு மலைக்கு அச்சு வினை காக்கிங்கி அணிவினாக்க அழிஞ்சி உறவும் உள்ளுச்சி அணி காக்கி அணிவினாக்க எருமலைக்கு அச்சு வினை வரி வச்சி கபி வினஞ்சா அணி பினி உனஞ்சாரா உனச்சிக்கினா Only happy, I'll be killed. I'll be killed. I'll be killed. I'll be killed. I'll be killed. I'll be killed. I'll be killed. I'll be killed. I'll be killed. I'll be killed.